0: தெரியஸ் யோ மெரியோ மாமோ ஃப்ளவ் தூட்டெரியஸ் இப்ரிந்தஸ் அலோ சல்வாஜஸ் கே மெதான் லா பாஸ் லாஸ் பெனாஸ் இப்பெசாரஸ் தெல் ரோஸ்ட்ரோ தெ லாஸ் பியேரஸ் Tengo tres caras, una que sopla, una que rasca, la tercera yo.
1: ¿Qué es eso?